ஆனந்தம் பரமசுக்கதம் கேவலம் ஞானமூர்த்தி த்வந்த்வசித்தம் த்ரிகுணரசிஷ்டம் சத்குரும் தம் நமாமி.